சங்கபதை க்ரமோபநிஷதை ர்காயந்தி ஜம் சாமகா த்யானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி ஜம் ஜோகினோ யஸ்யம் தம் ந விதோ சுராசுரகணா.